அதி எகலாங்கி தியபாமீஹும் நட்டகா தரித்தல்லெவ்வி ரஸ்கலாங்கி எய் தியபாமீஹும் எயிங் எக்கமாய் கண்டுகா ரே கண்டுக அந்திரிகம்க தெரேகா மகு தினகத் மட்டகே ஹம கஷவரும் திமன் ரஸ்கலாங்க ஆயத்த வக்கி வக்கிம் பயாங்கொத்தெவ்வி தன்ன பயகஷே.

அதி அவ்வாஹு இராத குருவினம ஏவரின் ஷரீகன் குழையே அதி ஏவருங்கே மச்ச ஃபார வெறிய குக்கம்கா திமன் ரஸ்கலாங்கே கலேகு ஃபானு நூலபமே அதி கலேகு ஃபானகி ஏவருங்கே கந்தத்த ஹவால் குரவ்வா ஃபாவா வக்கீல கம்கா விஷ்ணுவே.

மர்ஹபா ஹுக்ருதுஸ் ஹுக்ருதுஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாது. மே ஹுக்ருதுஸ் அல்குன் மென்ன பத்த குரேதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாய ஷுக்ர தன்ன. மே ஹுக்ருதுஹு குவெஸ் தர்மயா சவாப் லிபிகதுமா குரவிதானே கிதம் மே கந்ததக்கே எபொரி எகதரே பைக்கங்கமா மே ப்ரோகிராம் கா பலாலான ப்ரோகிராமாயக்கு மே தஸ்திபெஃபுன்னா மே பத்த குரணி அல்குண்டு அலி ராஜி

بسم الله الرحمن الرحيم. ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. அளமிங்கு வெறி ரஸ்கலாகு இவ ரஸ்கலாங்க ஹதரத்தும் அளமின்ன ரஹ்மத்தி திவ்வாந்தே அதி அளமிங்கு கந்தக சீதாகுதி அளமின்ன ஃபைகு திவ்வாந்தே.

0: ريبورت ليوفي الشيخ أحمد مأمون.
1: قال رسول الله صلى الله عليه وسلم آية المنافق ثلاث إذا حدث كذب وإذا وعد أخلف وإذا اؤتمن خان. متفق عليه. மானை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குரவியே முனாஃபிகுங்க அலாமாய் தினகே ஐ வாஹக தக்கா ஹிந்து தொகு ஹெதுமா வஅதெ வெஜ்ஜனம எயா ஹிலாஃபுமா அமானாத்தெங் ஹவாலு குரவிஜ்ஜனம எயங் ஹியானாய் தெரிவும்.
2: மிஹாரு கடி மெந்த முகலவே தேச்சஹி மீ தீனு.